0: கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: ஒலித்த குரல் மீண்டும் சரஸ்வதி சபதம் என்ற படத்திற்காக. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:30.
2: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து நீண்ட சொர்க்கம் என்ற படத்திற்காக எம்எல் வசந்தகுமாரி, சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:46. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து மலேசியா வாசுதேவன் சுஜாதா பாடியுள்ள பாடல் ஒலிக்கும் படம் மின்சார கனவு.

0: இன்னும் சில நொடிகளில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஜயா பாரதி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் தேனிசை. நிகழ்ச்சியின் முதலில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:31. சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசையில் அடுத்ததாக ஒலிக்கிறது பி. சுசீலாவின் குரல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம்.

0: காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரி, 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கி செய்ய திருமை ஞானம் டி கே ஆர் ஐயப்பன் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லிப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் கமலாக்கர ஆனந்த சிவராம் அவர்களின் உரை கேட்கலாம். 12 மணிக்கு திரைகாலம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். இதில் த்ருவ் எஸ் பதங்கி அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகாலம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா, 5 மணிக்கு அரங்கிசை. இதில் பவானி சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விவி ரவி அவர்கள் வாயிலின் காரைக்குடி வி எம் கணேசன் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இன்றிரவு 7:10 இளைய பாரதம், இதில் கே ஸ்வேதா சரண் அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடர்ந்து என் ஹாசினி அவர்களின் பாட்டு. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம். 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்போட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
3: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
2: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
3: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 7:16. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் திரை இசை பாடல் கேட்கலாம். பராசக்தி திரைப்படத்திற்காக ஜி.வி. பிரகாஷ்குமார் பாடிய பாடல்.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: கேட்கலாம் மத்ராசி திரைப்படத்திற்காக ரவிஜி பாடிய பாடல்.

0: தொடர்வது ஆஜ் சவேரி செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் இப்பொழுது 8:30 ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் நேர்கள் கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜெயிலர் திரைப்படத்திற்காக ஒலிக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர் ஷில்பா ராவ், அனிருத், ரவிச்சந்தர்.

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: நேரம் இப்பொழுது 8:38 ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது திரைகானம். கேட்கலாம் சித்தா திரைப்படத்திற்கான பாடல். பாடலை பாடியவர்கள் பிரதீப் குமார், கார்த்திகா வைத்தியநாதன்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: In life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation, and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navik, General Duty, Navik, Domestic Branch, and Hygienist Post. More information, visit www.ssc.gov.in.
2: குட் நைட் திரைப்படத்திற்கான பாடல் பாடலை பாடியவர் சியோன் ரோல்டன்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் கேட்கலாம் குஷி. திரைப்படத்திற்கான பாடல் பாடலை பாடியவர் ஹேஷம் அப்துல் வஹாப். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:49:40.

திரைகானத்தில் நிறைவாக கேட்கலாம் மாமன்னன் திரைப்படத்திற்கான பாடல். விஜய் யேசுதாஸ் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: திரைகானம் நிறைவு பெற்றது. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை திருமெஞ்ஞானம் TKR ஐயப்பன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சாலவாக்கம் SV ரகுராமன் அவர்கள் தவில். நெக்குருகி ஆபோகிராகம் ஆதிதாளத்தில் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:32. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் திருமெஞ்ஞானம் டி கே ஆர் ஐயப்பன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவறு.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை திருமெஞ்ஞானம் டிகேஆர் ஐயப்பன் அவர்களின் நகஸ்வர இசை கேட்டீர்கள். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 10:30 ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் மகுடி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.
2: கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபக

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் இப்பொழுது 10:40 100.1 எஃப்எம் கோல்டில் ஒலித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். கேட்கலாம் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மஞ்சுளா பாடிய பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஒலித்துக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 FM கோல்ட். இனி கேட்கலாம் பூவிலங்கு திரைப்படத்திற்காக இளையராஜா பாடிய பாடல்.

சுகமான ராகங்களின் நிறைவான பாடல். தம்பிக்கு எந்த ஊர் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் இப்பொழுது 11:10. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் நீங்கள் கேட்கும் நிகழ்ச்சி திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜெயம் திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது. பாடலை பாடியவர்கள் ஆர்.பி. பட்நாயக், ஹரிணி, மாணிக்கம், விநாயகம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்க இருக்கும் குரல் ஸ்ரீனிவாஸ். ஜே ஜே திரைப்படத்திற்காக

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைகானத்தின் நிறைவான பாடல் ஜூலி கணபதி திரைப்படத்திற்காக ஒலிக்க இருக்கிறது. பாடலை பாடியவர் ஸ்ரேயா கோஷல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 12 மணி. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: பெருமை பண்பு பிறர் மீது தோன்றும் குறைகளை கூறாது நிறைகளையே கூறும். சிறுமை பண்போ பிறர் மீது தோன்றும் குணங்களை மறைத்து குற்றங்களையே கூறும். குறள் எண் 980 அதிகாரம் பெருமை.
1: அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும்.
0: பெருமை பண்பு பிறர் மீது தோன்றும் குறைகளை கூறாது நிறைகளையே கூறும். சிறுமை பண்போ பிறர் மீது தோன்றும் குணங்களை மறைத்து குற்றங்களையே கூறும். குறள் எண் 980 அதிகாரம் பெருமை.
2: குறளமுதம் கேட்டோம். ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். த்ருவ் எஸ் பதங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கு செயல் பவானி சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விவி ரவி அவர்கள் வயலின், காரைக்குடியை வி எம் கணேசன் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். 6:10 விஸ்லேஷன். 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம், இதில் கே ஸ்வேதாச்சரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். தொடர்ந்து என் ஹாசினி அவர்களின் பாட்டு. 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம். 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கரண்ட் அஃபேர்ஸ். 10:10 விஸ்வதர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 மேற்கத்திய இசை. 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நேரம் இப்பொழுது 12:02:35. 100.1 FM கோல்டில் திரைகானம். காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க இருக்கும் படம் காத்திருந்த கண்கள். பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைகானத்தில் கேட்கலாம் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்கான பாடல். பாடலை பாடியவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா.

பாதகாணிக்கை திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டும் தொடரும் பாடல். பாசம் திரைப்படத்திற்காக ஒலுக்கியிருக்கிறது பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 12:40:30. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ருக்மிணி ரமணி இயற்றியது, எம்எல் ஸ்ரீகாந்த் இசையமைத்திருக்கிறார். ஜெய்ஸ்ரீ ஜெகன் என் ராஜேஸ்வர ராவ் இப்பாடலை பாடியுள்ளனர்.

தொடரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தது, கு மரகதமணி எழுதி எல்ஆர் ஈஸ்வரி இப்பாடலை பாடியுள்ளார்.

தொடரும் பாடல் முகமது ஜக்காரியா இயற்றி டி எம் சக்திவேல் இசையமைத்தது. பாடலை பாடியவர் பி எஸ் சசிரேகா.

நிறைவான பாடல் ராஜ்குமார் பாரதி பி நீரஜா பாடியது. இயற்றியவர் எதிரொலி விஸ்வநாதன். இசையமைத்தவர் ஜெயஸ்ரீ ஜெகன்.

0: In the second of the five-match T20 international series in Ranchi today. The match is scheduled to begin at 7 p.m. Indian time. Benchmark domestic equity indices were trading higher in the afternoon session today. The Sensex gained 756 points to 72,350, while the Nifty added 253 points to 22,485 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். த்ருவ் எஸ் பதங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். ஏரா நாப்பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய வர்ணத்துடன் நிகழ்ச்சி துவங்குகிறது. ராகம் தோடி, தாளம் ஆதி.

மதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நிதனி தரி நித

மகரி நித மகரி நித மகரி நித மகரி சரி கமத சரி கமத மதரி நித மகரி நித மகரி நித மகரி சரி கமத சரி கமத மதரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி நித மகரி

தொடர்ந்து பாமர ஜலபாலினி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் சுமத்யுதி தாளம் ரூபகம்

எச்சரிக்ககா ராரா, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஏதுகுல காம்போஜி, தாளம் கண்டச்சாப்பு.

துருவ் எஸ் பத்தாங்கி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் ஸ்மாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். ராசகேலி விலாச ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் இயற்றியது. ராகம் கரஹரப்பிரியா, தாளம் ஆதி

நிறைவாக கல்யாண வசந்தம் ராகத்தில் அமைந்த தில்லானா, இயற்றியவர் சித்திரவீணை என் ரவிகிரண், தாளம் கண்டசாப்பூ.

இதுவரை த்ருவ் எஸ் பதங்கி அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம்.

समाप्त हुआ, नमस्कार। நேரம் 2:30 நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரை கானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ரன் படத்திற்காக மாணிக்க விநாயகம் கார்த்திக் பாடியிருப்பது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: In life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navik, General Duty, Navik, Domestic Branch and Hygienist Post. For more information, visit www.ssc.gov.in.
2: திரைக்காணத்தின் அடுத்த பாடல் பத்ரி. படத்திற்காக விஜய் பாடியிருப்பது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. நேரம் 2:43, 45 ஒலிக்கும் அடுத்த பாடல் புன்னகை தேசம் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஹரிஷ் ராகவேந்திரா ஸ்வர்ணலதா பாடியிருப்பது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
2: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ல மாட்டுவீங்க, கேமரா கண்ல மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
3: திரைக்கானத்தின் அடுத்த பாடல் திப்பு கௌரி ராஜா ரவி குரல்களில். ஜெயம் படத்திலிருந்து.
4: அவள காணுமேடா. டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
5: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லடா.

0: இருக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா. ஞான பழம்,
0: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருச்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், நாரம் பழம், மதுளம் பழம்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவாக கண்டுகொண்டேன் படத்திலிருந்து பாடலை பாடியிருக்கிறார்கள் கிளின்டன் தேவன் டாம்னிக்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: In life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation, and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navik, General Duty, Navik, Domestic Branch, and Hygienist Post. For more information, visit www.ssc.gov.in.
2: Investing oda paadathai aarambikkalama?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தேநீர் நேரத்தில் ஒலிக்கிறது மனோ குழுவினருடன் பாடியுள்ள பாடல் திருடா திருடி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் பவானி சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ரவி அவர்கள் வயலின், காரைக்குடி வி எம் கணேசன் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். ஸ்ரீ மகா கணபதி பஜேகம், அட்டானா ராகம், ஆதி தாளம், மைசூர் மகாராஜா ஜெயசாமராஜ உடையார் இயற்றியது.

அரங்கிசை நிகழ்ச்சியில் பவானி சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ரவி அவர்கள் வயலின், காரைக்குடி வி எம் கணேசன் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். தொடர்ந்து விநாயகுனி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மத்தியமாவதி ராகம் ஆதிதாளம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: In life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navic, General Duty, Navic, Domestic Branch and Hygienist Post. For more information, visit www.ssc.gov.in.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்த அலைவரிசையில் இனி வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். நிகழ்ச்சியில் கே ஸ்வேதாச்சரண் அவர்களின் பாட்டு, தொடர்ந்து என் ஹாசினி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 7:45

0: திரைப்பட பாடல் 7:50 செய்தி கதம்பம். 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள். டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகாணம். இனி இதே அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனியராகும் நிகழ்ச்சியில் பண்டிட் ஹரிபிரசாத் சௌராசியா அவர்களின் புல்லாங்குழல் இசை, தொடர்ந்து ராஜன் மிஸ்ரா, சாஜன் மிஸ்ரா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், குரோம்பேட்டை வி நாகராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும், ஹரூர் வி மூர்த்தி அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆச்ச வேறே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். காலை 8:30 திரை காணும், 9:00 அரங்கி இசை நிகழ்ச்சியில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணும், 11:30 மல்லைப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி ரசகுலிகளு, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகாணம், 12:40 மில்லிசை, 1:10 ஸ்ரீ தியாகராஜரின் சப்தவிடங்க ஸ்தலங்கள் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் கௌரி ராஜகோபால் அவர்கள், 2:30 திரைகாணம், 3:00 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் லக்ஷ்மி அனந்தகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் கேதார் விக்னேஷ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 25 ஆண்டுகள் பொதுப்பணி டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், இரவு 8:10 ஏமாற்றாதே ஏமாறாதே நாடகம் எழுதியவர் கே கீதாகுமாரி அவர்கள், நடித்துள்ளவர்கள் நாஞ்சல் நளினி, ஜான்சிராணி, கே சுஜாதா, ஆர் தங்கராஜ், கே நேதாஜி ஆகியோர், அமைப்பு சங்கர்ஜி. 8:40 திரை காணும், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய கலாச்சார ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரை காணும். இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி சமாச்சார் சேவா பிரபாக் கி பிரஸ்துதி விஸ்லேஷன்.
2: नमस्कार, आकाशवाणी के कार्यक्रम विश्लेषण में आपका स्वागत है। मैं हूं प्रियंका अरोड़ा। किसी भी देश की आर्थिक प्रगति में छोटे और मझोले उद्योगों की महत्वपूर्ण भूमिका होती है। ये उद्योग रोजगार के अवसर पैदा करते हैं, स्थानीय स्तर पर कारोबार को बढ़ावा देते हैं और लोगों को आत्मनिर्भर बनने का अवसर देते हैं। लेकिन हर उद्यमी के लिए कारोबार शुरू करना और उसे आगे बढ़ाना एक जैसा नहीं होता। किसी के सामने पूंजी की कमी होती है तो किसी को आधुनिक तकनीक, प्रशिक्षण या बाजार तक पहुंच बनाने में कठिनाई आती है। अनुसूचित जाति और अनुसूचित जनजाति यानी SC और ST समुदाय के उद्यमियों को इन चुनौतियों से निपटने में मदद देने के लिए केंद्र सरकार ने राष्ट्रीय SC ST हब योजना शुरू की है। इस योजना का उद्देश्य केवल उद्यमियों को सहायता देना नहीं बल्कि उन्हें सरकारी खरीद और संस्थागत बाजारों में अपनी जगह बनाने के लिए सक्षम बनाना भी है। आज के विश्लेषण में हम 3 रिपोर्टों के जरिए समझेंगे कि राष्ट्रीय SC ST हब कैसे काम करता है, इसके तहत उद्यमियों को किस तरह की सहायता मिलती है और इस योजना से जुड़े कुछ उद्यमों ने बाजार में अपनी पहचान कैसे बनाई है। आइए सुनते हैं विशेष रिपोर्ट।
3: भारत में सूक्ष्म, लघु और मध्यम उद्यम यानी MSME क्षेत्र रोजगार और आर्थिक गतिविधियों का एक महत्वपूर्ण आधार है। इस क्षेत्र में अधिक से अधिक समुदायों की भागीदारी सुनिश्चित करना समावेशी विकास के लिए जरूरी है। इसी उद्देश्य से 18 अक्टूबर 2016 को राष्ट्रीय SC ST हब योजना की शुरुआत की गई। ये योजना सूक्ष्म, लघु और मध्यम उद्यम मंत्रालय के अंतर्गत राष्ट्रीय लघु उद्योग निगम यानी NSIC द्वारा लागू की जाती है। इसका प्रमुख उद्देश्य अनुसूचित जाति और अनुसूचित जनजाति उद्यमियों को अपना कारोबार बढ़ाने और सरकारी खरीद की प्रक्रिया में भाग लेने के लिए आवश्यक

நமஸ்காரம். என் பேர் ஸ்வேதாச்சரண். முதலில் நான் பாடப்போகிறது சாமி நின்னே, சங்கராபரணம் வரணம், தாளம் ஆதி, இயற்றியவர் வீணை குப்பையர்.

சரி கமப்பி சமரி சரி கமப்பி சமரி சரி கமப்ப தப சரி சமரி சரி பதனி சானி தப்ப.

சாரதே கருணாநிதி, ராகம் ஹமீர் கல்யாணி, தாளம் மிஸ்ரச்சாப்பு, ஏற்றியவர் ஷிங்கேரி சந்திரசேகர சுவாமிகள்.

ஸ்ரீ குருப்யோ நமஹ. என் பேர் ஹாசினி. ராமா நின்னு நம்மினா, ராகம் மோகனம், தாளம் ஆதி, இயற்றியவர் தியாகராஜர்.

அனுஜாகேல சுகுணஸ்ரீ தசரத பாலாய முகானுரானுஜாகேல சுகுணஸ்ரீ தசரத நிருபால ஹிருதயானந்த கரலோல பால வெளையூ நிருபால ஹிருதயானந்த கரலோல பால வெளையூ.

0: இளைய பாரதம் கேட்டீர்கள். இனி திரைப்பட பாடல். முன்னதாக
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: திரைப்பட பாடல் கேட்டீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில் உலக முட்டை தினத்தையொட்டி முட்டை உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாமக்கல் மாவட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, ஈரோடு மாவட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ள தொல் மாந்தர்களின் ஈமச்சின்னங்கள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. ஆண்டுதோறும் அக்டோபர் மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை உலக முட்டை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவின் முட்டை நகரமாக உருவெடுத்துள்ள நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை உற்பத்தி செய்யப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: எளிமையாக கிடைக்கும் மலிவான புரத உணவான ஒரு முட்டையில் மனித உடலுக்கு தேவையான 72 முதல் 78 கலோரிகள் அடங்கியுள்ளன. நாமக்கல்லில் 1970களில் ஓலை கொட்டகையில் தொடங்கிய முட்டை தொழில் இன்று இந்தியாவின் முட்டை நகரம் என்ற அளவுக்கு உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1300க்கும் மேற்பட்ட கோழிப்பனைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தியாகின்றன. அவ்வாறு உற்பத்தியாகும் முட்டைகள் தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. அதேபோல கேரளம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி நாமக்கல்லில் இருந்து நாள்தோறும் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், ஓமன், சவுதி அரேபியா, மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 500,000 முட்டைகள் கடல் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. முட்டை விற்பனையை பொறுத்தவரை அதன் விலையை சமநிலைப்படுத்துதல், இடைத்தரகர்களின் தலையீடு ஆகிய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நாமக்கல் மண்டலம் தினந்தோறும் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்து வருகிறது. உலக அளவில் தனிநபர் ஒருவரின் முட்டை நுகர்வு ஆண்டுக்கு 200 உள்ள நிலையில் இந்தியாவில் அது 100 என்ற அளவிலேயே உள்ளதாக உலக முட்டை நிறுவனம் தெரிவித்துள்ளது. தனிநபரின் முட்டை நுகர்வு அதிகரிக்க வேண்டும் என்றும் கோழித்தீவன மூலப்பொருட்களான மக்காச்சோளம், சோயா ஆகியவற்றின் விலை உயர்வு காரணமாக முட்டையின் உற்பத்தி செலவு அதிகரித்து விட்டதால் மத்திய மாநில அரசுகள் கோழிப்பண்ணி தொழிலை மேம்படுத்த தீவன மூலப்பொருட்களை மலிவு விலையில் வழங்க வேண்டும், முட்டை பதப்படுத்தும் மையங்களை அமைத்து பறவை காய்ச்சல் அற்ற மண்டலமாக அறிவிக்க வேண்டும், ஏற்றுமதிகளுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் நாமக்கல் மண்டல கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
4: கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த நாமக்கல் முட்டைகளை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம். இருக்கக்கூடிய முட்டைகள் வந்து விஞ்ஞானபூர்வமாகவும் உலகத்தரத்திலும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இங்கு ஒரு முறை கூட இதுவரை பறவை காய்ச்சல் நோய் வரவில்லை. அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் எப்படிப்பட்ட அந்த பயோ செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சுகாதார நிலைகளை நாங்கள் பராமரித்து வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ ஆப்பிரிக்காக்கு அனுப்பக்கூடிய முட்டைகளுக்கெல்லாம் 6 நம்ம ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குறோம். 6 போது நாங்கள் முட்டை உற்பத்தி செஞ்ச 3வது நாளையே அதை வந்து 2 டிகிரிக்கு கொண்டுட்டு வந்துடும். கிளீன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி நம்ம பேக் பண்ணி கோல்டு ரூம் கொண்டு போவோம். கோல்டு கண்டெய்னர் ஸ்டஃப் ஆகும். அந்த கோல்டு செயின் வந்து பையர்கிட்ட போய் பையர் இடத்துலயே அதை வந்து கோல்டு செயின் மெயின்டைன் ஆகும்.
3: நாமக்கல்லில் உலக முட்டை தினத்தின் 30வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆற்றலையும் பாதுகாப்பையும் வழங்கும் புரதம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு கோழிப்பண்ணையாளர்கள் சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு வேக வைத்த முட்டைகள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
2: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கீழ்பவானி வாய்க்கால் கரையோரத்தில் தொல் மாந்தர்களின் ஈமச் சின்னங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
5: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உக்கிரம் கிராமத்தில் கீழ்பவானி வாய்க்கால் கரையோரத்தில் 2000 முற்பட்ட தொல் மாந்தர்களின் ஈமக்காடு கண்டறியப்பட்டுள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த உடல் கல்வி ஆசிரியர் தேவரா

0: அளித்த தகவலின் பேரில் தொல் மரபு ஆய்வுச் சங்கத்தைச் சேர்ந்த தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் பௌசியா இக்பால், முத்துக்கண்ணன், ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய குழுவினர் கள ஆய்வு மேற்கொண்டனர். தொல்லியல் மற்றும் கல்வெட்டு பயிற்றுனர் பௌசியா இக்பால் கூறுகையில்,
1: வணக்கம், என்னுடைய பேர் பௌசியா இக்பால். நான் தொல் மரபு ஆய்வுச் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவிக்கிறோம். இந்த பகுதியில குள்ளப்பாண்டியர்களுடைய வீடு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் எனக்கு கிடைச்சது. எங்க அமைப்புல இருந்து இங்க வந்து நாங்க மேற்பரப்பு ஆய்வுகள் செஞ்சோம். இந்த மேற்பரப்பு ஆய்வுகள்ல தொல் மாந்தர்கள் இங்க வாழ்ந்து இருக்கிறாங்க, அவங்கள இறந்தவங்களை அடக்கம் பண்ண ஈம சின்னங்கள் இங்க கிடைச்சிருக்கிறத வந்து கண்டறிஞ்சிருக்கிறோம். இதுல தொல் மாந்தர்கள் வாழ்ந்த அவங்க இறந்தவங்களை அடக்கம் செய்யற 10க்கும் மேற்பட்ட கல் பதுக்கைகள் இங்க கிடைச்சிருக்கு. அது கூடவே 6க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாளிகள் மேற்பரப்பு ஆய்வுலயே நமக்கு கிடைக்க வருது. இதை வந்து இன்னும் மேற்கொண்டு முறைப்படி தொல்லியல் துறை இந்த பகுதியை ஆய்வு செய்யும் போது இங்க நிறைய அரிய தகவல்கள் கிடைக்கக்கூடும். இங்க கல்லாயுதம் கிடைச்சிருக்குது. இது கூடவே வந்துட்டு இரும்பு உருக்குன கழிவுகள் எங்களுக்கு இங்க கிடைச்சிருக்குது. எந்த இடத்துல பார்த்தாலும் பானை ஓடுகள், மண் பாத்திரங்களுடையதும் தாளிகளுடைய உடைந்த பகுதிகள் நிறையவே எங்களுக்கு மேற்பரப்புல அதிகமா கிடைக்குது. கூடவே வந்து மனித எலும்புகளுடைய எச்சங்களும் எங்களுக்கு இங்க கிடைக்க வருது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் இங்க வாழ்ந்தாங்கிற தகவல்கள் நமக்கு இங்க தெரிய வரும். இந்த இடத்துடைய இவ்வளவு பழமையானது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம இங்க இருக்கிற நிறைய பொருட்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்கு அப்படிங்கிறது ஊர் பொதுமக்களுடைய ஒரு ஆதங்கமா இருக்கு. இதை தொல்லியல் துறை மேற்கொண்டு ஆய்வு செஞ்சு இந்த இடத்தை பாதுகாக்கும் போது இதுவரைக்கும் சிதிலமடைந்த பொருட்கள் இல்லாம இப்ப நமக்கு கிடைக்கிற பொருட்கள் இன்னும் நீண்ட காலத்துக்கு பாதுகாக்கப்படும். இந்த இடம் வந்து ஒரு வரலாற்றுல முக்கியமான இடமா அறியப்படும். ஈரோடு மாவட்டத்துல கொடுமணல் அப்படிங்கிற பகுதியில ரொம்ப பெரிய ஒரு ஈமக்காடு நமக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து சங்க காலத்துக்கு முற்பட்ட நம்மளுடைய தமிழர் வரலாற்றை ரொம்ப காலத்துக்கு கொண்டு போன தரவுகள் எல்லாமே அங்க கிடைச்சிருக்கு. அந்த வகையில இந்த பகுதியை முறைப்படி ஆய்வு செய்யும் போது இன்னுமே அரிய தகவல்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கும்.
2: இசையின் உதவியால் சமூக வலைதளங்களின் பிடியிலிருந்து தப்பிக்கும் சேலத்து மகளிர் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: கோவில் தரிசனம் தொடங்கி திரைப்படத்தை பார்ப்பது வரை அதனை செல்போனில் படம் பிடித்து உடனடியாக சமூக வலைதளங்களில் பகிரும் போக்கு 90% பேருக்கு வாடிக்கையானதாக மாறிவிட்டது. இதனால் அந்தந்த நொடிகளுக்கான ஆச்சரியங்களும் மகிழ்ச்சியும் மனதின் ஆழத்திற்கு சென்று சேராத நிலையே உள்ளது. இல்லத்தின் அரசியாக இருந்தாலும் விண்வெளி தொட்டாலும் மகளிருக்கான மன அழுத்தத்திற்கான வடிகாலாக சமூக வலைதளங்கள் மாறி வருகின்றன. மன அழுத்தத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகளை வழங்காமல் கூடுதலாக மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் காரணிகளில் பிரதானமானதாக சமூக வலைதள பயன்பாடு மாறிவிட்டது. இதனை மாற்றிடும் வகையில் 90 நிமிடங்களுக்கு செல்போனை பயன்படுத்தக்கூடாது என்ற சவால் நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. மருத்துவர், ஆசிரியர், பணிக்கு செல்லும் மகளிர், தொழில் முனைவோர் என பல்வேறு நிலைகளைச் சேர்ந்த மகளிர் பங்கேற்ற இந்நிகழ்வில் மெல்லிய வெளிச்சத்தில் இசை ஞானி இளையராஜாவின் 11 பாடல்கள் இசைக்கப்பட்டன. செல்போன் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியும் என்கிறார் உளவியலாளர் திருமதி வியாணி வித்யா.
4: மனசு எந்த நிலையில இருந்தாலும் அதை ஹீல் பண்ணி நமக்குன்னு ஒரு புது ஃப்ரெஷ்னஸையும் ஒரு புது லைஃபையும் மியூசிக்கால் கொடுக்க முடியும். ஒரு மியூசிக்கால் எவ்வளவு கோபத்தையும் தணிக்க முடியும், ஒரு மியூசிக்கால் எவ்வளவு வன்மத்தையும் போக்க முடியும், மனசை அமைதிப்படுத்த முடியும், நம்மளை புதுசாக ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண முடியும். அந்த பவர் வந்து மியூசிக் இருக்கு.
3: 6ஆம் விரலாய் மாறிவிட்ட செல்போன் அவசரத்திற்காக பயன்பட்ட காலம் போய் அத்தியாவசியமானதாக மாறிவிட்டது. மணிக்கணக்கில் உடன் பயணித்தாலும் அருகில் இருப்பவரிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கும் நிலை உருவாகிவிட்டது.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவில் அந்நாட்டு இணை அமைச்சர் திரு பெர்ஹானு செகேயே தம்மை வரவேற்றதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், இரு நாடுகளுக்கிடையேயான இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கான பேச்சுக்களை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். இந்திய வெளியுறவுப் பணி நாளையொட்டி வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களின் நலனை பாதுகாக்கவும் நாடுகளுடனான நல்லுறவு மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்தவும் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என்று தெரிவித்துள்ளார். கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பு குறித்த நட்பு அமைப்பின் தலைவர்களாக உள்ள இந்தியாவும் லைபீரியாவும் அண்மையில் கருங்கடலில் வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் இந்த அமைப்பு தெரிவிப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு சிறந்த முன்னெடுப்பாகவும் புதிய அடையாளத்தையும் வழங்கும் ஈஸ்ரம் இணையதளத்தில் 30

0: 2 கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தற்போது வரை இணைந்துள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நேரிட்ட குறைபாடுகளை இந்திய விமானப்படை மீண்டும் செய்யாது என்று இந்திய விமானப்படை தளபதி அசுதோஷ் தீக்ஷித் கூறுவது போன்ற போலியான காணொலி பதிவை பாகிஸ்தானைச் சேர்ந்த இணையதள கணக்காளர்கள் பரப்பி வருவதாகவும் இது முற்றிலும் தவறானது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. இதுபோன்ற எந்தவொரு கருத்தையும் விமானப்படை தளபதி கூறவில்லை என்றும் உண்மையான தகவல்களை அதிகாரப்பூர்வ தளங்களில் சென்று சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது.
1: இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 PM.
1: நேரம் 11:36 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்ந்து இடம்பெறுவது திரைகானம். முதலில் மாட்டுக்கார வேலன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரன்.

0: பட்டுக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா பட்டுக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா.
1: திரைகானத்தில் அடுத்து ராமன் இத்தனை ராமன் அடிப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன்.
2: பொண்ணுக்கு தங்கம்

0: நம் புனித மனிதன் வாழ்வதில்லை.
1: புகடி, சீக்கிரமே இந்த தீவு சொர்க்கவுரியாகிவிடும் போல் இருக்கிறோம்.
2: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
1: சந்தேகம் இல்லை. நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள். ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

0: அழைத்தது முன்னாலே
1: கூட்டுக்கு இரண்டும் ஓடி ஒளிஞ்சு குஞ்சுருவாயாலே குழுகுழு காத்துக்கு கதகத பாக மிதிக்குது காலாலே குழுகுழு காத்துக்கு கதகத பாக மிதிக்குது காலாலே
0: காட்டுப்புறா ஒன்னு ஜோடியை பார்த்து

0: உலகம் முழுதும் தங்கத் தகடு மின்னிடக் கண்டேன். அங்கே அல்லிப்பூவும் மெல்ல என்னை அழைக்கிடக் கண்டேன். தங்கம் முழுதும் தங்கத் தகடு மின்னிடக் கண்டேன். அங்கே அல்லிப்பூவும் மெல்ல என்னை அழைக்கிடக் கண்டேன்.
1: வண்டு பறந்து பூவிலிருந்து

0: உலகம் முழுதும் இருவர்க்குள்ளே அடங்கிடக் கண்டேன். ஒன்றில் ஒன்றாய் உயிர்கள் இரண்டும் ஒதுங்கிடக் கண்டேன். உலகம் முழுதும் இருவர்க்குள்ளே அடங்கிடக் கண்டேன். ஒன்றில் ஒன்றாய் உயிர்கள் இரண்டும் ஒதுங்கிடக் கண்டேன்.
1: கண்ணிக் கனிகள் தம்மை மறந்து கலங்கிடக் கண்டேன். கால

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை ஆயிரத்தில் ஒருவன், ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், காட்டுராணி ஆகிய படங்களில் இருந்து பாடல்கள் கேட்டோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களை, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11. நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் நாளை நமதே, பல்லாண்டு வாழ்க ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலி உலா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் நாளை நமதே படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் கே.ஜே.எஸ்.தாஸ், பி.சுசீலா குரல்களில்.

0: சங்கீதம் உண்டென்று அங்கங்கு செல்கின்றவன் நான் ஒரு மேடை பாடகன்.
1: Is anybody interested in singing with me? Myself? Pleasure is mine. Please come.

0: நாம் எல்லோரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவன். நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:38. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மிருகூட்ட தொடர்ந்து பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் கே ஜெயதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில்.

நிறைவாக தோட்டம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை பண்டிட் ஹரிபிரசாத் சௌராஷ்ரீ அவர்களின் புல்லாங்குழல் இசையும் அதனைத் தொடர்ந்து ராஜன் மிஸ்ரா சாஜன் மிஸ்ரா ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள்.

விஷ்ணு கே அங்க பிரத்யங்கசே பாஹர் பிரகட் ஹோ ஆயி பங்க ஹுயி பகவான் விஷ்ணு கி யோக நித்ரா தத்கால் உன்ஹோனே சுதர்ஷன் சக்ர உடாயா ஓர் சின்ன கர் டாலா மது கைட்டவ் காமஸ்தத் பிரம்மா புல ஞான மக்ன ஹோ பைட்டே இதர் துர்தர்ஷ தைத்தராஜ் மஹிஷாசுர் கே பராக்ரம் சே பராஸ்த ஹோ தேவதாகள் ஸ்வர்காதிகார் சே வஞ்சித் ஹுயே

ஓடே மகாசங்க விஸ்வயோனி விஷ்ணு ஓர மகாருத்ரகே சரீர்ஷே பிரஸ்பூட்டித் ஓ நிக்லி தேஜகி பரம ஜோதி பிரம்மா ஓர தேவகணகே முகமண்டலோ சே நிகல் சலா தேஜ் பர்வத் பிரமாண ஜோதி புஞ்சனே பிரஜ்வலி உதாசனிகே துல்ய தேதிப்பமான கிரணோ சே திகமண்டல் கோ புரகர்யா தேவரஷ்மியா ஏகத்ரித ஹோ பரமா சுந்தரி ரூபவதி திவ்வத் தேவி மூர்த்திமே பரிணத்வே ஜகன்மா.

நார்த்தி ஹரே பிரசீத பிரசீத மாதர ஜகதோ அகிலஸ்ய பிரசீத விஸ்வேஸ்வரி பாஹி விஸ்வம் ஸ்வவீஸ்வரி தேவி சராசரஸ்ய ஆதார பூதா ஜகத ஸ்வவேகா மஹி ஸ்வரூபேண யதஹ ஸ்திதாஸி அபாம் ஸ்வரூப ஸ்திதயா தவைததப்யாயதே க்ரிஸ்ரம் அலங்கிய வீரியே சகலாஜகத்சு தவைகயா பூரிதமந்தயைதத் ஸ்வர்கமுக்திப்ரதாயினி சர்வமங்கலமங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே ஸ்ருஷ்டி ஸ்திதி விநாசானாம் சக்தி பூதே சநாதனி குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமஸ்துதே அங்கயுக்தவிமானஸ்தே கௌஷாம்பரிக்கே தேவி நாராயணி நமஸ்துதே திரிசூலச்சந்திராஹீதரே மஹாவ்ரீஷபவாஹினி மாஹேஸ்வரி ஸ்வரூபேண நாராயணி நமஸ்துதே மயூரகுக்குடவ்ருஜே மஹாசக்திதரே நகே கௌமாரீ ரூபசமஸ்தானே நாராயணி நமஸ்துதே சங்கசக்ரகதாசாரம் கிரஹீத பரமாயுதே ப்ரஸீத வைஷ்ணவீ ரூபே நாராயணி நமஸ்துதே.

சகசிரநாயனோஜ்வலி ருத்ரப்ராணஹரே சைந்திரி நாராயணி நமஸ்துதே சிவதூதி ஸ்வரூபேண ஹத தைத்ய மஹாபலே கோர ரூபே மஹாபாவே நாராயணி நமஸ்துதே தக்ஷாகராலவதனே சிவமாலா விபூஷணே ஜாமுண்டே முள்ளவதனே நாராயணி நமஸ்துதே லக்ஷ்மி லஜ்ஜே மகாவித்யே ஸ்ரத்தே புஷ்டி ஸ்வதேத்ருவே மகாராத்ரி மகாவித்யே நாராயணி நமஸ்துதே நிதே சரஸ்வதி வரே பூதி வப்ரவிதாமசி நியதே த்வங்கரசி தேஷே நாராயணி நமஸ்துதே சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேப்யோ ஸ்ராஹினோ தேவி துர்கே தேவி நமஸ்துதே ஏதத்தே பதனம் சௌமியம் லோசனத்ரய பூஷிதம் பாது நஃ சர்வபூதேப்யோ கத்யாயனி நமஸ்துதே ஜ்வாலாகராலமத்யுக்ரம் சீஷாசூரசூதனம் த்ரிசூலம்.

ஆயை சததங்க நமஹ நமஹ ப்ரகித்யை வத்ராயை நியாதா பணதாஸ்வதாம் ரௌத்ராயை நமோ நித்யாயை கௌரியை தாத்ரியை நமோ நமஹ ஜஸ்னாயை சந்துரூபிணியை சுகாயை சததங்க நமஹ கல்யாணியை பணதாவிருத்தியை சித்வை குருவோ நமோ நமஹ நைரித்யை புவிதாங் லக்ஷ்மியை சர்வாணியை தே நமோ நமஹ துர்காயை துர்கபாலாயை தாராயை சர்வகாரிணியை காத்யை ததைவ கிருஷ்ணாயை தும்ராயை சததங் நமஹ அதிசௌம்யாதி ரௌத்ராயை நதாஸ்தஸ்யை நமோ நமஹ நமோ ஜகத் பிரதிஷ்டாயை தேவ்யை கிருத்யை நமோ நமஹ யா தேவீ சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவீ சர்வபூதேஷு ஏதநித்யாபிதீயதே நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவீ சர்வபூதேஷு புத்திரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவீ சர்வபூதேஷு நித்ராரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவீ சர்வபூதேஷு க்ஷுதாரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவீ சர்வபூதேஷு சாயாரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவீ சர்வபூதேஷு சக்திரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவீ சர்வபூதேஷு த்ரிஷாரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவீ சர்வபூதேஷு யக்ஷாந்திரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவீ சர்வபூதேஷு யாதிரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவீ.

மகாலயத்தை முன்னிட்டு நடைபெறும் சிறப்பு அதிகாலை நிகழ்ச்சி மகிஷாசுர மர்த்தினி கேட்டீர்கள். நேரம் 5:30. நேயர்கள், இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் திருமலை தென்குமரி திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.